0: சுந்தரி ரேடியோ ஆலிவ்கோர் கேதிரியே ஜியோ விந்தா
1: இன்டர்நேஷனல் டீ டே ஸ்பெஷல் டீ டாக்ஸ் அண்ட் மெமரிஸ்
2: brought to you by Salt Mango Tree Restaurant. Authentic taste, great ambience and budget friendly. Matarkadeen. Call 516